கெட்டார்க்கு பாத்தகாயே புலாய் தொயங்கலோடுமா தராங்கந்தா பாசினங் புங்காவத்தா கோரகோ இன்னோ பாமன்சாயே த்ருதாசிங்காங் கபுலாங் அக்கே பாஜலாயே லலுடோக்கு ஜாங் கத்தாமுதா பலிரிமா பிசி துகா வன்யர் காலம் பாயே கதாக்கு ஜாங் கஜாரமி தவன் சித்தி பிசாமலி பதேங்கானுபாயே.